0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர்க்வாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ யும் ஈக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி விஞ்ஞோ குக்கு குக்கு மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர்குவாரோ
0: அலிஷானி வியுகோ
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: Yo, man like Jolly Entertainment Boy. Opijo amaru wena duchu. Ana tie aduo wudongi teko kwana Capital City, New York, in Love America. Atike du kere gojo agwa. Ame ata moni, wuni mede iwinyun wera, kere maru wera. Opichawani, awo chako goyu wera me, otia lungoni gera boy take. Reko de worukiti.